லிசனர்ஸ் ப்ளவரியோ வனவாச்சு வப்ளசிச்சான ப்ராட்காஸ்ட்ல மேம். குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் லியு ரேடியோ ஃப்ரேம் லிட்டர் எல்லாம் மார்னிங் மாசிங் ஃபலாம் சபுஷிமி வான் குட் ஃபுல்லாம் மார்னிங் மிஸ்டர் பஷிம் யூ வான் குட் ஃபுல்ல மார்னிங் மிஸ்டர் வெல்கம் எம் யூலோ குட் மார்னிங் வனது ஷோ ப்ளோங் எத்தரை தேர்ட்டின் மினிட் மில்லக்கோ எயிரோ கிளாக் லோ திஸ் ஃபுல்லா பியூட்டிஃபுல் Thursday morning, and you must have enjoyed selection of the music inside long studio. Before my mom stop block you with the Narafla radio friendly the morning where me Alice Serang inside long Vanoto live show long Terry enjoy my this fella Pacific number.